இடையும் கண்ணீர் தோஷமும் கடிகவாதையும் குடிகத்தியும் பாசாகன்மிஷங்களும் வயதகன்மிஷங்களும் என்னும் நிலையில் வாய்க்கீழோக்கு சாத்தியம் உணம்பம் இருக்கா ஹரிஹரியாதி.